0: خوش آمدید به رادیو اینجا. بیان وینو علا رادیو ایسی.
1: Il n'y a plus de rock, il n'y a plus de rockeur, il n'y a plus de rockeur, faut être honnête, il reste qui.